0: வேதனாவே
1: மகிழ்வ துணிசுரு தருபத்து சாதன உபயமியனதுரு
2: ஹதுத தெனிம ஹெகிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி
2: இரிதாராத்தி
0: ஹதுட ஹிமாலிக்க
2: ஜோதி ராதாரே.

0: ஆனா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதியாக வச்சதே கீழே பலாகி நீட்டியாம கபுட்டு அப்பே ஒழுவே கூடுவதெல்லாம் பித்தரா தானவா மே சிதுவன ஹேமதேம தேசபாலனிக்காய் இத்தின் மே சமாஜே கென வினதேவால் கென ஒபட்டாத் அதாசாக் கேதி அப்பே அப்பே கெனம கதாகரமு சர்ச் சைட் லை
2: இரிதா உதே அடட வினசட கெமதி ஒபே அதாசட அப்பே துரகதன வியூர்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துணாய் அணு துணாய் பஹாய் அணு துணாய் ஹத சமாஜ
3: கமிஷனையும் லக்கான வேடசகான் நிரம்பிவிட்டு தன் அவஸ்தாவ திவிசென்ன லக்கான யூடியூப் நாளுக்காவட
4: லக்கான யூடியூப் சேனல் தன்ம சப்ஸ்கிரைப் கரான்ன
5: லக்கான விஷா.